0: घर ही मिला लीजिए। इस वक्त सुबह के ठीक 5 बजे हैं।
1: This is Radio Voices.
2: வணக்கம்
3: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபி கா।

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5.6 98.4 MHz 90.96 98.2 கேப்பன் பாளை வரிசைகளிலும் காலை தோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரங்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலை தோறும் நேரத்தில் இருச்சனால் உங்களை வழக்க உங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வழங்கிக்கிட்டோம். இன்றைக்கு வியாழக்கிழமை August 20th. ஒவ்வொரு பூவும் ஒரு தனி அழகு, அதுபோல ஒவ்வொரு மனிதனின் பயணமும் தனித்துவமானது. உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது உங்கள் மகிழ்ச்சியை குறைக்கும். நேற்றைய உங்களை விட இன்று நீங்கள் சிறந்தவராக இருக்க முயற்சி செய்யுங்கள்.

0: இன்று காலை சிந்தனை. கடந்த காலத்தை நீங்கள் கைவிடவில்லை என்றால் நிகழ்காலம் உங்களை கைவிட்டுவிடும். நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாய் மன நிம்மதியுடன் வாடுங்கள். எதிர்காலம் நிச்சயம் உங்களை பிரகாசமாய் வரவேற்கும்.
1: அங்கதால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்.
0: ஈராயிரத்தி இரண்டாம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்கு வெளிவந்த தமிழ் திரைப்படம் வாக்குப்படுத்தின் பெயர் காதல் சுதுகுடு சுகமானது. இயக்குனர் பாலசேகரன் வகத்தில் திரைப்படத்தில் நடிகர் தருண், மேலும் நடிகை ஸ்னேகா ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். மேலும் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சிவா அவர்கள், பாட்டுக்கு குரல் தருகின்றவர் இசைக்குயில் சித்ரா.

அடக்கத்துடன் பணிவுடன் நடப்பவர் உயர்ந்த நிலையை அடைவார். அகந்தையுடனும் அடக்கமின்றியும் நடப்பவர் தாழ்ந்து போவார். அகந்தை மனிதனை தாழ்த்தும், படிவு மனிதனை உயர்த்தும். Self control elevates a person to the level of the divine. Lack of self control leads to deep darkness.

0: உங்கள் விருப்பமான உங்கள் விருப்பமான தேதி சரங்கம் மதி காலையிதோறும் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கை உங்கள் சுவையினம் 8 மணி வரை இன்றைக்கு வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அனைவருக்கும் இனிமையான நாள் மிஸ் மார்னிங் வண்டர்ஃபுல் டே.
1: Wave RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Sayaranga.

அனைவருக்கும் எமதுகோரம் ஃப்ரீவானொலியில் இந்த அதிகாலையில் வணக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாந்தல் வருவிக்கின்றோம். சரி, நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். இது உங்கள் அன்பான காலை நேரம். உங்கள் மனதை மகிழ்ச்சியாக நிரப்பவும் உங்கள் நாளை உற்சாகத்துடன் தொடங்கவும் வந்திருக்கிறது நம்முடைய ஆர்எம் ஃப்ரீ வானொலி. இன்றைக்கு வியாழக்கிழமை, வாரத்தின் நடுப்பகுதியை தாண்டி இன்னும் 2 நாட்களில் அழகான வார இறுதி நம்மை வரவேற்கப் போகிறது அல்லவா?

காலை நேரம் காற்றோடு நல்ல எண்ணங்களை சுவாசிப்போம். கவலைகள் கொஞ்சம் முடக்கி வைப்போம். இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கும் புதிய நாளை அழகாக பயன்படுத்துவோம். நேற்றை மாற்ற முடியாது, ஆமாம், ஆனால் இன்று நாம் செய்யும் நல்ல செயல்கள் நாளைய அழகாக மாற்றும்.

0: Stay tuned with your best music on Dini Seyarangam with Aji Sundaram.
1: அவம் இன்றைய காலையில் உங்கள் மனதில் ஏற்கும் கவலைகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கட்டும். புதிய நம்பிக்கையோடும் புத்துணர்ச்சியோடும் இந்த நாளை நாம் ஆரம்பிக்கின்றோம். சூடான காஃபி அல்லது ஒரு சூடான தேநீர் உங்களுக்கு பிடித்த இனிய பாடல்களுடன் உங்கள் அன்பானவர்களின் நினைவுகளுடன் இந்த வியாழக்கிழமையை சந்தோஷமாக்குவோம்.

தனது பொன்னான கதிர்களை பூமி முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கிறது. அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு புதிய நம்பிக்கையும் புதிய மகிழ்ச்சியும் புதிய வாய்ப்புகளும் வளரட்டும்.

0: happy returns of the day.
1: இன்றைக்கு வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இன்றைக்கு பிச்சு ஜூலி உரை சேர்ந்து திருப்பதி பாக்கியம் பொன்னன் அவரது பிறந்த விழாவைக்கு நாழ்கிறாள். மேலும் மகன்மார் விஜயன், தேவன், ரூபன், பாலன், சச்சுடா, மேலும் மகள் பாமேலா, மேலும் விஸ்வன், அமிர்தா, ராஜேந்திரி, கிருஷ்ணன், அரசன், யாஷினி, செல்வாணி, ஈசன், கேசவன், பல்லவன், மேலும் கேசினி, மேலும் பல்லவி, சிந்தி, யோகினி, மேலும் இசையானி, அருமை, சிவானி ஆகியோரின் சார்பில் நூற்றுக்களை கூறுகின்றார்கள். மேலும் இன்றைக்கு பிபாசம் உரை சேர்ந்த பாட்டி இலட்சுமி சுந்தரம் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மேலும் பத்மினி, இராகினி, திஷானா, ஜிம், முத்து, பவாடி, சுந்தோம், நரசிங்கன், சுவாமி குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் லமிச்சு உரை சேர்ந்த திருமதி லலிதா திரு ஹரி அவர்களுடைய திருமண நிறுவனத்தை நம் அன்புடன் வழங்குகிறோம். அன்சினி, மேலும் அத்தி மகா, தங்கை, அத்தி வினோதா, மேலும் சயனா, தகன், ஆதவன், சோதியன், கியான், கரம்பன், கந்தன் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் இந்த வட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் ஆகியத்தை அவரை சேர்ந்த நிலா வாஷினி, மேலும் நிலாஸ்ரீ அவர்களுடைய பிறந்தவற்றை நம் அன்புடன் வணங்குகிறோம். அப்பா கணேசன், அம்மா ஜிசில்லா, லலிதா, பிருந்தா, மேலும் மனிதா, அப்பா மகா, மாமன் சூரியன், மாமன் கெவின், மாமன் ஹரி ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் பொசிட்டிவ்லாக் ஊரைச் சேர்ந்த திரு இந்திரன் பெருமாள் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி சவிதா, மேலும் யுவன், கவிசன், மாமியார் மல்லிகை, பமிலா, திவென், திவினா ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள்.

அம்பர்லீன்ற காலை நேரத்தை எங்களுடன் இணைந்து மகிழ்ச்சியாக கழித்த உங்கள் எல்லாம் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் வேடுகளில் இன்றைக்கு முழுவதும் சந்தோஷமும் நெம்மதியும் நல்ல செய்திகளும் நிறைந்திருக்கும். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.